0: ஆலாயின் ஸ்லோசாக் ஆவோன் திஹுவேலன் ஷூராரா மாபேஸ் கௌசா ஸ்லோசாக் திஹுவே சைனா கசியா ஸ்லோசாக் திஹுவே யவுகீனா ஸ்லோசாக் திஹுவே சைப்பாலீதாய் ஸ்லோசாக் திஹுவே சனவர்த்தலரேசன் ஸ்லோசாக் திஹுவே சனவர்த்தலரேசன் ஸ்லோசாக் திஹுவே சனவர்த்தலரேசன்.
1: ஜோபினாயுடைய ஒரு மாப்பிளப்பாட்டு கூடி கேட்டாலோ?